சிறு தரு தலி களிமிரியாவோ. எத்த மாருக்கு பேரு தரி ஜெய் சிறுதி ஜெய் காணனாம் கி ஜெய். ஜாக்கோ ஹர் ரங் லாகோ இஸ் ஜுக் மே ஹை ஸோ கஹியத் ஹை சூரா. ஆத்ம ஜனை சகல வசதாக்கை ஜாக்கா சத்குர பூரா சுகஹ டல் குர சேவி அஹ்னிஸ் சஹஜ தர்சன பர்சியாய் குரு கே ஜனம மரண ஹோவே சிஃபத் ஹசாமுதி நூர் அர்சாஹ் குர்சாஹ் ਉਦਿੱਠੇ ਸੱਚੇ ਪਾਤਸ਼ਾਹ ਮਲ ਜਨਮ ਜਨਮ ਦੀ ਸੱਜਣ ਸੱਚਾ ਪਾਤਸ਼ਾਹ ਸਿਰ ਸਾਹਾਂਦ ਸਾਹੋ ਜਿਸ ਪਾਸ ਬੈਠਿਆ ਸੋਹੀਐ ਸਭਨਾਂ ਦਾ ਵੀ ਸਾਹੋ ਸਤਨਾਮ ਸ੍ਰੀ ਵਾਹਿਗੁਰੂ ਸਾਹਿਬ ਜੀ ਸੂਹੀ ਮਹੱਲਾ ਪੰਜਵਾਂ